பாலே அநாதனால் கோபிந்தகுபால் சர்வகட்டா கரத பிரத்தபாலே ஆதபர காரண கர்த்தாபுஜனகேபிரானதாரோஜோஜபேசோபனிதபத்பாலாவேமனஹிதாம் நிர்குணயா நீச்சதானானி துமிரி சரணபுருக் பகவான் சர்வபேக்குண்டமுகதுமுகபாயே.

ஜெய குருமுக கரை சாயி பகுத ஹோவன் குருமுக ஹோவ சோ கரை விசார குருமுக நானக பாவ பார ஜன அந்தர நாம நதான ஹை குருவாணி விசார தினக்கே முக சத உஜ்ஜலே தி சச்சா தர்வார தென் பேந்தியாம் உட்தியாம் கதே நா விசரா ஜே ஆப் பக்ஷே கர்தார் நானக குருமுக மிலே நா பிச்சுட ஜே மிலே சர்ஜனஹார் குர் பீராம் கி சாக்கரி மகாக்கரடி சுகசார் நதர் கரே ஜிஸ் அப்படி திஸ் லாஹே ஹேத் பியார் சத்குரு கி சேவை லகியாம் பௌஜல தர சம்சார் மன சிந்தியா ஃபல பாயே சி அந்தர் பவேக விசார் நானக சத்குர் மிலையா பிரப பாயா சப துக்க நிவாரண ஹார் மன்முக சேவா ஜோ கரே தூஜா பாய சித் லாஹே புத்த கலாத் கடம்ப ஹை மாயா மோஹ பதாய தர்கா லேகா மங்கியா கோய் அந்த ந சகீ சடாய பின் நாவை சப துக்க ஹை துக்கதாய மோஹ மாயே நானக குருமுக நதரி ஆயா மோஹ மாயா பிச்சுட சப ஜாயே குருமுகோ ஹுக்கம் மன்னே சஹகேரா ஹுக்மே ஹி சக பாயே ஹுக்மோ சேவே ஹுக்ம அராதே ஹுக்மே சமா சமாயே ஹுக்கம பரத நேம சுச்ச சஞ்சம மன சிந்தியா ஃபல பாயே சதா சுஹாகண ஜே ஹுக்மே புஜ சத்குரு சேவை லிபலாய நானக கிருபா கரே ஜன உபர தன ஹுக்மே லய மலாயே மன்முக ஹுக்ம ந புஜ பப்படி நத ஹோமே கர்ம குமாயே பரத நேம சு சஞ்சம பூஜா பாக்கண பரம ந ஜாய அந்தரோக சுத மாயா மோய பேதே ஜோ ஹஸ்தி சார உடாயே ஜின உபாயே திசை ந சேத்தை பின் சேத்தே கியோ சுக பாயே நானக பிரபஞ்ச கியா துர் கர்த்த பூர்வ லிக்கியா குமாயே